0: மறுத்தா கதிட்டா தரிசப்ப பல தருங்க கருதப்பல கரு சத்து தன்னாறு தரு கேசுங்க
1: தம் ஐயோ தம்
2: தம்
1: தம் தம் ரோக் ம்ரும் ம்ரும்.